0: ஒன்று மார்க் கெட் செட் ஈகோ பாடுது
1: பாடில்ல
0: அதே பிரேமிகளுக்கு பாடில்ல எந்த
2: கமா கமா
0: ஆடாம்
3: ஹதயத்திலேற்றாம் ரேடியோ சாந்துனம் 90.4 FM ரேடியோ சாந்துனம் 90

கதிராயணையும்போ சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையானந்த விஷாதம்.

யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ரமருதஹ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்கபத க்ரமோபநிஷதை.

0: பார்ப்பே.
1: அறியாம் அறிவு நேடாம். அறிவின் லோகத்தேக்கு ஒரு யாத்ர. பொது விஞ்ஞானம் வளர்த்தானும் லோகத்தை அறியானும் மத்சர பரீட்சகளுக்கு தயாரெடுக்கிறவர்க்கும் வேண்டி ரேடியோ சாந்த்வனம் 90.4 FM அவதரிப்பிக்கிறது அறியாம் அறிவு நேடாம். தயாராக்கி அவதரிப்பிக்கிறது பிரீதா சுகதன். கேட்காம் எல்லா திங்களாச்சும் ராகிலே 8 மணிக்கும் புனப்பிரக்ஷேபணம்.

ஏண்டா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிவளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே

அண்ணா எல்லாருக்கும் உன்னையே பிடிச்சிருக்கு தெரியுமா? உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை.

எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.